dernamo dar la dua seran jer langa la little creek langa woolly to dar la dem garam battu ma charna la bulunga battu ma devil mor jarjam battal de nal la little creek oh pobola wal wala m kolam la creek jalaji creek even good little creek pobola la seran jalajam battal de no mo la no mo jalajam battu bola yola garbe good people மாண்டம் எவ்வளோ வாய் கொம்பை ஜலஜம் யூ எழுதி எவ்வளோ உழக்கு யோ